0: ஆயுரு கரணால ரத்தது கோனோ இருவாலோ சொத்தனாதாரோ பெருசேத்வனமு காதியோ இருவோ
1: நோமி நோமுல்லாலா. இது இங்கொக உட்பாட்ட.

0: ஆடபட்டி கொடுக்க முய்யாரோ செல்ல வரசனாரோ
1: நரசனார்
0: ராசுக்கு முய்யாரோ செல்ல வந்து மனுஷ